0: குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ அன்னார். எவரி குரு,
1: ஹூ இஸ் திஸ் குரு? He is described as Brahma, Vishnu and Maheshwara.
0: Guru Brahma. E Brahma yavaru?

இருபதுவ தேதி காலரு பின்னுகட்டி ஜாரி கனவடலேது. காலரு பின்னுகட்டி ஜாரி கனவடலேது. பிராபஞ்சக சம்பந்தமு பின்னை தொலையின் க்ஷேத்ர தரிசனம் கூட செல்லனு ஹம்பின்.

சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர ஹர சுப்பிரமணியம் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர ஹர சுப்பிரமணியம் சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம்